தொண்ணூறு நோ பைப் லை ஹம்பாய் அப்போ ஹைக்கனோ சால்ப்ரம் நோ கனாய் தொங்கி லகி தொங்கி டியூன் கை தொங்கி சாரா சா பாயிண்ட் ஆஃப் மெகா ஹார்ட் சாய்ப்பை முஞ்சு என் தொங்கே தினி நிபாக யாசு நோங்க ஜோ தொண்ணூறு நோ குலும்பாய் கே